0: வந்தே மாதரம்,
1: வந்தே மாதரம், சுஜலாம் சுபலாம் மலய ஜ சீதலாம் சஸ்ய.